0: நாடினப்பம் நாட்டார்கொப்பம்
1: என்ன தங்கிறது இதோ தருகிறதின் தித் தங்கிறது இதோ தருகிறது என்ன தங்கிறது இதோ தருகிறதின் தத்தின் தருகிறதும் தத்தின் தருகிறதும் தத்தின் தருகிறதும் தித் தங்கிறது இதோ தருகிறதின் தின்ன தங்கிறது இதோ தருகிறதின் தித் தங்கிறது இதோ தருகிறது என்ன தங்கிறது இதோ தருகிறதின் தத்தின் தருகிறதும் தத்தின் தருகிறதும் தத்தின் தருகிறதும் தித் தங்கிறது இதோ தருகிறதின் தின்ன தங்கிறது இதோ தருகிறதின் தித் தங்கிறது இதோ தருகிறது என்ன தங்கிறது இதோ தருகிறதின்

தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் தங்கிட்ட தீம் த